0: مجي من سليلة. بيبتي والوتين بوجو
1: بوجو باس
0: بوجو
1: وي مبالي دو باس
0: مبالي دو
1: وي باس وي
0: فوا مري سوتي بيا ديو على كايو
1: وي باس
0: اوكي داكور
1: وي بوي ساليتاسيو بو سي اوسكار بون فيت ماما bon fait maman à toute l'autre maman yo
0: yes ou aime dévoyer musique pour nous toute maman yo tout
1: oui merci beaucoup passe
0: d'accord
1: ok à plus tard
0: à plus tard yes
1: oui
0: bye bye relève nous toujours est-ce que son seul maman qui t'attend là femme gonne fanatique là fanatique moi même musique pour là mais nous